கண்ணோயகாக்கோக்கினன் பஞ்சல் அவகண்ணா இயவல் கோரக் கண்ணோக்கு.